அது எஸ் ரெண்டியனும் ஒதுக்கிற ஏற்றோம் மிச்சம்பி ஏற்றோ தோப்ஸ் இரண்டு எஸ் எம்பேசர் ரெண்ட குயக்கரகுவாக்குவே போதாகிற எம்பேசர் சியாக்கு லக்கினி கிப்பிக்கு மப்பேன் சிதாட்டி ஸ்வே யுட்டிரோ தலாயின்